0: ஜெனகோ பிரம்மயா
1: நான் குஞ்சன் சர்மீபயா
0: ஆசிமன் கற்பகுது பரகட்டாய
1: ஆசிமன் லகபேது பாய
0: ஆசிமன் பேசி ஜத்தி தாத்தே
1: ஆசிமன் நீச்ச போட ஜாத்தே
0: ஆசிமன் தாரி சப் தரணா
1: சிமர சிமர ஹர் காரண கர்ணா
0: ஆசிமன் கியோ சகலிய